பலபுரே பாமுன் மிருங்கனு கப்பா வியாக்கிரமுனு வியாபாதிச்ச சிம்போத்து அம்மா ஊர